குட் மார்னிங், திஸ் இஸ் டெஸ்டிங் ஃப்ரம் டாக் ஸ்டுடியோ. என்னோட சார், மைக் 1 டெஸ்டிங். ப்ளீஸ் செக் த டைம். நவ் த டைம் இஸ் 5 hours 20 minutes and seconds 27 28 29.